0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. Evergreen பாட்டுகள் brought to you by பாஷாபாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல் ஹவ் பிளாக் 4 கராமா.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூடா

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nitya.
2: Nitya.
3: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.

0: நா சண்முகம்.
1: மிட் மார்னிங் வித் நித்யா.
2: ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
3: நினைச்சுண்டமா.

0: evergreen பாட்டுகள் was brought to you by பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் block 4 கராமா for corporate and bulk orders call 0528031100
1: you are listening to மலையாளிடா with சீபா

0: தமிழ் சாமர்த்தியார் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

0: You are listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்க
2: மாற்றி பிடிக்க மழையிலும் வெயிலும் கூட